0: நாசிம் ரான் கென் கில் யூ கிலமான் ரான் கென் கில் யூ கிலமான் ஹே டை டை டை டை சிரோகன் ஹே டை டை டை டை சிரோகன் ஐ கென் ஃபீல் யூ ஃபீல் அ மான் ஐ கென் ஃபீல் யூ
1: just chanting from the rally.
0: Pula, hey, pula, pula, hey, pula, maka.
1: I'm a military.
0: Hands,
1: how can you come here if you cannot run? I'm just using this for fresh more. Let me just talk a little bit about it. The good thing is they sell this in big sachets, in big boxes, and different sachets, different flavors, like I said before. And they are small to the extent that you can carry them in your bags at work, when traveling, and even Odipa event, Paya one wa cha cha cha isus no fada mbodi cha bicha na onzo mkana oskita mushe, and then you can just take your sachet and pepper mint, you know, pedza res. Ausisina ni je gam baba.
2: Jera ma best man jera.
1: Akozi chino mtongo pedzera.
2: Jera na jera.
1: Jera. So contact us and get yours. Chop chop.
2: Jera na jera.
1: Anzi simbi noro waicha pisa. How can you come here if you cannot run? Manya neva no manya. Inzwa.